0: உமனை பிறகு பிறகு அவன்
1: பிறகு
0: அவன் என் பிறகு என் பிறகு
1: Wow,
0: yeah,